4.38.6 மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் உலகளாவிய தமிழ் நெஞ்சங்களுக்கான ஒலிபரப்பு. இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 23ஆம் நாள் ஜூன் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. நேர்களே, இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் குரலமுதம், தகவல் நேரம், திரை இசை, சிந்தனை ஆகியன ஒலி உலாவரும்.

முதலில் குறளமுதம். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. தெளிவுரை: தான் ஓர் உதவியும் செய்யாதபோது பிறர் தமக்கு செய்யும் உதவிக்கு இவ்வுலகத்தையும் வானுலகத்தையும் கொடுப்பினும் ஈடாகாது. மீண்டும் குறள்: செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. குறள் எண் 101, அதிகாரம் செய் நன்றி அறிதல். தொடர்வது தகவல் நேரம். தீவுகளுக்கு இடையே ஆன கப்பல் போக்குவரத்து ஃபோனிக்ஸ் பே துறைமுகத்தில் இருந்து எம்வி ஸ்டேட் ஐலேண்ட் நாளை காலை 6 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஸ்தீப் மற்றும் லாங் ஐலேண்ட் வழியாக ரங்கத் பயணிக்கும். பின்னர் நண்பகல் 12 மணிக்கு ரங்கத்திலிருந்து புறப்பட்டு சென்ற வழியே ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி பாராட்டாங் நாளை காலை 6:15 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து ஷகித் தீவிற்கு பயணிக்கும். பின்னர் காலை 8:30 மணிக்கு ஷகித் தீவிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி நார்த் பேசேஜ் நாளை காலை 6:15 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஸ்தீவிற்கு பயணிக்கும். பின்னர் காலை 8:45 மணிக்கு சுராஜீவிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் நோக்கி பயணிக்கும். எம் வி ராணிச்சங்கா நாளை முன்பகல் 11 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து ஷகித் தீவிற்கு பயணிக்கும். பின்னர் பிற்பகல் 1 மணிக்கு ஷகித் தீவிலிருந்து சுராஜீவிற்கு செல்லும். அதன் பிறகு பிற்பகல் 2:30 மணிக்கு சுராஜீவிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் நோக்கி பயணிக்கும். எம் வி ஹட்பே நாளை முன்பகல் 11:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜீவிற்கு பயணிக்கும். பின்னர் பிற்பகல் 2 மணிக்கு சுராஸ்தீவிலிருந்து ஷகித் தீவிற்கு செல்லும். அதன் பிறகு மாலை 3:30 மணிக்கு ஷகித் தீவிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் நோக்கி பயணிக்கும். எம் வி ராணி லட்சுமி நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து ஷகித் தீவிற்கு பயணிக்கும். பின்னர் மாலை 4:30 மணிக்கு ஷகித் தீவிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம் வி கமோட்டா நாளை மாலை 5 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஸ்தீவிற்கு பயணிக்கும். பின்னர் 8 தேதி காலை 5:30 மணிக்கு சுராஸ்தீவிலிருந்து புறப்பட்டு ஷகித் தீப் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. மேற்கூறிய கப்பல் போக்குவரத்து அனைத்தும் வானிலை மாற்றத்திற்கு ஏற்ப மாறுபடலாம். வானிலை அறிக்கை. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் மிதமானது முதல் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் கடலோர பகுதிகளில் இன்றிலிருந்து வருகின்ற 9 தேதி வரை மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். தகவல் நேரம் கேட்டீர்கள். தொடர்வது திரையிசை. திரையிசையில் ஜோடி படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்கலாம்.

0: இத்துடன் இன்றைய தமிழ் அமுதம் நிகழ்ச்சி நிறைவடைந்தது. மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு தமிழ் அமுதம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை, வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை, நம் எண்ணங்களில் உள்ளது அழகிய வாழ்க்கை என்ற சிந்தனையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் வனிதா. வணக்கம் நேயர்களே.
1: अभी आप तमिल कार्यक्रम सुन रहे थे. हम आकाशवाणी श्री विजयपुरम केंद्र से बोल रहे हैं. इस समय शाम के 5:10 होने वाले हैं. थोड़ी ही देर में आप प्रकृति की बात आकाशवाणी के साथ की 5वीं कड़ी सुनेंगे, जिसे हम अपने दिल्ली केंद्र से रिले करेंगे.